0: தியேட்டர் டாப் ஸ்டோரி.
1: ஈரானின் அமெரிக்காவிட்டு பிரதிச்சாரம். ஈரான் ஜனதாவகே ஐதிவாசகம் சுரக்ஷித்துகர் ஏதி பவட தகவறு நுகரனே நம் அமெரிக்காவு சமக கிசித்து கிவிசுமக் பில் நுகன்னா பவ ஈரானிய பவசரவா. ஈரான பார்லிமேந்து கத்தாநாயக முகமது பாகர் காலிபாஃப் மே பவ சதான் கலே இரட்ட பார்லிமேந்து சசிவாரே கதே சத்துரன்கே வச்சன சக பொருந்து கெரிஹி விஸ்வாசியக் நுமதி பவாய் ஒஹு பிரகாஷ கலி. சத்துருதாயக கிவிசுமகட ஈரானே எலம்பின்னே நெத்தினம் யுத்தே நெவத ஆரம்ப கிரீமட கடைத்து கரண பவ அமெரிக்கானு ஆராக்ஷக பிரதானி பீட் ஹெக்ஸத் இயே சந்தான் கலா. ஈரானே ஹோமு சமுத்திர சந்தே பாலனே யலிதாவுரு கிரிமின் பசு பய விசிஹாந்தரக்க காலையாக துல தெல் நவுகா பஹாலம் நவுகா அத்துலு வாணிஜ நவுகா விசியாட்டாக் ஹோமு சமுத்திர சந்தே ஹரஹாகமன் கரதிபெனவா. ஏ ஈரான விப்ளவாதி ஆராக்ஷக பலகாயே சம்பாதீகரணே சக ஆராக்ஷாவ சகிதவாய் உன்கே பாலன ரெகுலாசி வலட் அனுகூல நவன விதேசிய வாணிஜ சக ஹமுதா யாத்ரா இலக்கக்கர பிரஹார எல்லக்கரண பவாய் ஈரானே சன்னத ஹமுதா மெஹியும் உலஸ்தானிய சதான் கலே.
0: தியேட்டர் டாப் ஸ்டோரி.